0: T.G. Mohandas has been taken into custody, and Home Minister Ramesh Chennathil has given a stern warning and action and promised action against such kind of elements who bring in disrepute. And in fact, T.G. Mohandas' comment has definitely not gone well. In fact, the comment that was made was immediately within 24 hours. The RSS functionaries, in fact, who generally do not give reactions, was forced to come out and say that he's not at all associated with the organization itself. In fact, T.B. Srikumar, who is one of the key RSS functionary, had issued a press statement immediately after it. But interestingly, this arrest comes almost 11 days after he has made this comment. There was a huge public uproar and social media uprising over it, that why action has not been taken by the Congress-led government against this man who had made this kind of a derogatory comment. In fact, T.G. Mohandas says he tried to defend himself also when NDTV, we had tried to ask him what's the reason behind it. He stood by it. In fact, he was not at all apologetic about what his comment. He said he had made a troll kind of comment. He had not, it has been taken out of context is what it was stated. But certainly, action has finally come. He has been taken into custody. It needs to be seen whether he will be remanded for 14 days or less in the coming hours.
1: All right. As always, Ashwin, thanks so much for joining us with the latest details. You must note that the BJP has termed the action discriminatory. The fact that Mohandas has been held even after he uploaded multiple videos to his YouTube channel, saying that women who were part of the protest liked to be raped and would not even complain if it happened. Those are his words. And following widespread outrage over his remarks, the RSS has distanced itself from his statements. Meanwhile, let's turn our attention now to Tamil Nadu, where the Chief Minister is expected to address the Assembly at the moment. He's expected to move a resolution in the Assembly, emphasizing...
2: திரும்பவும் சொல்றேன், தமிழ் ஒரு மொழி மட்டும் இல்ல, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மளை பெத்த தாய அம்மான்னு சொல்றப்பெல்லாம் அசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா உவா உணர்வா தானா உள்ளுக்குள்ள தோணும்ல, அதே மாதிரி ஏன் இன்னும் ஒருபடி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும் என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படிதாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி தமிழ்மொழி சொல்கிறதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். நம்ம தாய் நமக்கு மிகப்பெரிய புனிதம்னா நம்ம எல்லாருக்குமான தமிழ் தாய் பற்றி சொல்லவா வேணும். தாயை போற்றுகிற வாழ்த்துகிற தமிழ்நாட்டு மண் தமிழ் தாய் வாழ்த்து எப்படி விட்டுரும், விடாது, விடவும் மாட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தமிழ் தாய் வாழ்த்த 1891 எழுதின மனோன்மணியம் சுந்தரனார் நம்ம தமிழ் மொழியவே தாய்னு சொல்லி பாடினார். இந்திய துணைக்கண்டத்தை இந்திய ஒன்றியத்தை அழகிய முகமா சொன்ன மனோன்மணியம் சுந்தரனார், அந்த முகத்தோட
3: மனோன்மணியம் சுந்தரனார் தான் தமிழ் தாய்
2: நாடுன்னு சொன்னாரு. இந்தியாவோட வெற்றியில இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டு தான் நம்ம தமிழ்நாடு. அந்த பொட்டோட நறுமணம் உலகம் பூரா பரவுற மாதிரி தமிழோட புகழும் உலகம் பூரா பரவணும்னு சொன்னார். புகழ சொல்ற தமிழ் தாய் வாழ்த்துல அனைத்து உலகமும் இன்பம் இன்பமுறைன்னு சொல்லி உலகத்தையே நம்ம தமிழ் உயர்த்தி பிடிக்கதே தவிர எந்த மொழியையும் எந்த மதத்தையும் எந்த இனத்தையும் ஏன் எந்த ஒரு தனி மனுஷனை கூட தாழ்த்தி பேசல. யாரையும் கொஞ்சம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு கூட்டத்தில் நம்ம பேரை சொல்லி யாரும் கூப்பிட்டா நாம் ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி பார்ப்போம். ஆனால் தமிழ் தமிழ்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக நாம் எல்லாருமே திரும்பி பார்ப்போம்ல. அப்படி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பொது பேர் தானே அது. நமக்கு தமிழ்னு
3: அடையாளம்
2: ஒரு சொல்லே ஒரு மிகப்பெரிய வரலாறுனா அது நம்ம தமிழ் தான்.

0: language.
1: முழிக்குதானே தொல்காப்பியம் சங்க இலக்கியம் ஏன் உலகம் முழுக்க தெரிஞ்ச திருக்குறள் ஒன்று போதாதா தமிழோட பெருமையை சொல்றதுக்கு? அடையாளம் தான் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து. ஒட்டுமொத்த இந்தியாவோட பன்முக தன்மையை உயர்த்தி பேசுற தமிழ் தாய் வாழ்த்து. ஊர்ல நம்ம இடத்துல தான் இருக்கணும். நம்ம இந்திய அரசியல் சாசனமே ஒவ்வொரு மாநிலத்தோட மொழிக்கும் பாரம்பரிய உரிமையை கொடுத்திருக்கு தானே. அந்த உரிமையின்
0: அடிப்படையில் our Indian constitution have given power to protect each
1: அதானே மாநில உரிமை அப்படிப்பட்ட and tradition வாழ்த்து தான்.
0: That is only state rights in federalism.
1: மூணு முதல் அரசு விழாக்கள்ல முதல்ல பாடணும்னு சொல்லி ஒரு அரசாணியை போட்டு அந்த செயல்பாட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம்
0: 2020
1: கட்டாயம் பாடப்படணும்னு அரசாணையும் இருக்கு. 2026 ஜனவரி மாசம் 28
0: held by all education institutions
1: நடைமுறைகள்
0: government offices
1: அந்த ஆணையில மாநில பாடல் பத்தி எந்த வழிமுறையும் இல்லாம இருந்துச்சு. நம்ம அரசு பொறுப்பேற்றதும் கடந்த மே மாதம் 27 மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு மாநில பாடல்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும் ஒன்றிய அரசு திருத்தம் வெளியிடணும். மாநில விழாக்கள்ல தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடுறதுக்கான
0: வழிமுறைகளை
1: வேண்டும்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தோம். அதை
0: தொடர்ந்து
1: 9 கடிதத்துல மாநில பாடல் பாடப்படுவது பத்தி இருந்துச்சு.
0: ஆனா
1: 1970 இருந்து தமிழ் தாய்
0: on 9th July Union Ministry of Home Affairs had made certain observations regarding the singing of state songs. But in Tamil Nadu, the practice of singing Tamil Thai valsu first at all government function and in educational institution has been followed since 1970. Both as long-standing tradition and in accordance with the government orders.
1: தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது அரசியல் அமைப்பிற்கும் இந்திய ஒற்றுமைக்கும் எதிரானதில்லை, மாறா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அரசியல் சம்பந்தமான விவாதமா மாறணுங்கிற அவசியமே இல்லை. இது தமிழர்களின் பொது அடையாளம். நம்மை வேறுபடுத்துவது அல்ல, ஒன்றிணைப்பது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் தாய் வாழ்த்தின் கண்ணியத்தையும் பண்பாட்டின் பெருமையையும் பாதுகாக்கும் இந்த சட்டமன்ற பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள்
0: உள்ளிட்ட
1: நிகழ்ச்சிகளில்
0: தமிழ்
1: தாய் வாழ்த்து
0: பாடப்பட
1: வேண்டும் என்று கொண்டுவரப்படும்
0: தீர்மானத்திற்கு
1: அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.
0: For this making mandatory Tamil Thai Waltz sung first before the commencement of programs held by all universities, all educational institutions, universities, government offices, public sector undertakings. I request all legislative members to support this resolution.
1: அவர்களால் 1891 எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற நாடு
0: Tamil Thai Waltz was written by
1: மனோன்மணியம் in 1920 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில்
0: 1891
1: வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலாக
0: அதிகாரப்படுத்த
1: பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட
0: பொது on 12th December 2021 it was officially accorded recognition as the state song and it was ordered that Tamil Thai Waltz shall be mandatorily sung before the commencement of programs
1: மாநில பாடல் பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில்
0: held by educational institutions, universities, government offices,
1: கல்வி நிறுவனங்களிலும்
0: public sector undertakings and other public institutions in Tamil Nadu
1: மரபுத்தன்மையாகவும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்று

0: Welcome back. News now from Tamil Nadu, and Chief Minister Vijay has moved a resolution in the assembly over the Tamil anthem. This resolution, in fact, was passed and got support from the DMK as well. Vijay said the state anthem is a symbol of Tamil identity, asserting that the sanctity of the mother tongue must be protected. He stressed that Tamil Nadu cannot compromise on its pride and language identity. The Chief Minister also said that the state and its people will stand united in protecting Tamil pride. The DMK supported the resolution and also suggested that it should be drafted as a law to avoid unnecessary repetition whenever there is a change in the order of arrangement.
1: பேசினா வர்ற ஓசை மட்டுமில்லை, திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமில்லை, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மளை பெற்ற தாயை அம்மானு சொல்கிறப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிராக உறவாக உணர்வாக தானாக உள்ளுக்குள்ளே தோணும்ல. அதே மாதிரி ஏன் இன்னும் ஒருபடி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படிதாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி தமிழ்மொழி இப்படி சொல்கிறதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். இருபது பற்றி இருந்துச்சு, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து தமிழ்தாய் வாழ்த்து எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் கல்வி நிறுவனங்கள்லையும் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது ஒரு மரபாகவே இருக்குது. அதுக்கான அரசாணையும் இருக்குது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால் தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றிக் கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது.
2: Already when we were in power, when DMK was in power in 2021, we passed a government order mandating that in all the functions within the state of Tamil Nadu, whatever be that function, Tamil Thai Valtha should be sung compulsorily. This is what we did in 2021. Now the union government has

0: the stand of our leader and DMK party is synchronizing with the demands of a joint action forum on minorities, and whatever the leader said in the beginning still continues.
1: FCRA केवल minorities को परेशान करने के लिए, केवल संदेश देने के लिए कि हम ये कठोर कार्रवाई कर रहे हैं आतंकवाद और इस तरह उधर जो फाइनेंस होता है पैसा. लेकिन सच्चाई ये है कि भारत का पैसा कितना बाहर चला गया. अगर 10 साल में 1 लाख करोड़ आया होगा FCRA में, वो तो कानून है, बैंक से आता है, नियम है उसके, नियम फॉलो करते हैं. तो ये सरकार के पास जब कुछ नहीं बचता है.
2: And now let's get to an important story that's making headlines down south. Tamil Nadu Chief Minister Vijay has moved a resolution in the state assembly over the Tamil state anthem. Vijay has said that the state anthem is a symbol of Tamil identity and asserted that the sanctity of the mother tongue must be protected. He has stressed that Tamil Nadu cannot compromise on its pride and language identity. The Chief Minister also said that the state and its people will stand united in protecting Tamil pride. The DMK has supported the resolution and also suggested that it should be drafted as a law to avoid unnecessary repetition whenever there is a change in the order or arrangement. Here's what the Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay said in the assembly today.
3: பேசன வர ஓசை மட்டும் இல்ல, திரும்பவும் சொல்றேன், தமிழ் ஒரு மொழி மட்டும் இல்ல, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மள பெத்த தாய அம்மான்னு சொல்றப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா உறவா உணர்வா தானா உள்ளுக்குள்ள தோணும்ல. அதே மாதிரி ஏன் இன்னும் ஒரு படி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும் என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படி தாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி தமிழ் மொழி இப்படி சொல்கிறதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். 70 பற்றி இருந்துச்சு, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து தமிழ்தாய் வாழ்த்து எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லேயும் கல்வி நிறுவனங்கள்லேயும் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது ஒரு மரபாகவே இருக்குது, அதுக்கான அரசாணையும் இருக்குது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால் தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றிக் கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது.
2: Alright, from Tamil Nadu, let's now grow across to Bengal, where the BJP versus TMC face-off has intensified in West Bengal after an attack on Mamata's convoy during the North 24 Parganas visit. She was visiting the family of a victim who TMC claims died in police custody. Mamata Banerjee's convoy was allegedly attacked with shoes, bottles and stones. The former chief minister and TMC supremo claimed that she could have died in the attack if not for the windshield. But West Bengal Chief Minister Suvendu Adhikari has blamed Mamata, accusing her of not informing the police about her visit. But he added that the adequate security was provided to her.
4: We are currently at the location where Mamata Banerjee's vehicles were attacked en route to a family member of Trinamool Congress Party who was allegedly killed in police custody. And what we know, that this particular juncture was the location while Mamata Banerjee's vehicle was stopped by a group of unruly mob. They pelted mud and sleepers. Following that, a lot of politics is unfolding in Bengal. Trinamool Congress, including Trinamool chief and the former chief minister of West Bengal, Mamata Banerjee, has alleged it was an plan assassination attempt on her. However, Chief Minister of West Bengal, day after this this very shocking incident unfolded in North Chobbish Parana, himself visited the same place and also met the family, reassured all kind of stalked action against the perpetrators with regard to the alleged custodial death of a TMC worker, and said that there was no involvement of Bharatiya Janata Party worker as per the attack on Mamata Banerjee's vehicle is concerned. What we know, an elaborate security arrangement has been done over here following this incident, but it is simmering the politics in Bengal as very shockingly Mamata Banerjee, for the first time while she stepped out of